சுதர்சனம் புத்தக முஸ்லீம் முஸ்லீமத் தல் வந்த ஸ்துரியோ சமுதாய கந்தா புசகவான் லாகும் புத்தலி குரும் நீதி வாஞ்சி குமாண்டாங்கிங் அசன் சோப்போ.